உறவுகள் அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். இசை ராகம் நிகழ்ச்சி இன்று இரண்டாவது நாட்களாக தொடர்கிறது. உறவுகள் பாடல் பதிவிடவில்லை, ஏனென்று தெரியவில்லை. ஆனால் பதிவுகளை 16 பேர் பார்த்துருக்கிறாங்க, பதிவிடவில்லை. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பண்பலையில் இணைந்து கேட்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வாட்ஸ்அப் தளத்தில் இருக்கும் பதிவை பார்க்கலாம். இசை ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அறிவிப்பாளர் பிரியா வீரமணி ஐயா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. ஜெகதீஷ் சகோ, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் சகோதரரே. வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. மோகனரங்கன் ஐயா இணைஞ்சிருக்காரு, நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் ஐயா. உங்கள் விருப்ப பாடல் தான் முதல் பாடல் என்று இசை ராகம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கிறது. நேரம் 9:14 அந்த பாடல் ஒலிக்கிறது. பொய்ச்சாட்சி என்ற படத்திலிருந்து அதோ ஒரு தென்றல் இந்த பாடல் வரியில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னை 73 இங்கிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் முதல் பாடலாக வருகிறது, அதோ அது அந்த தென்றல். அருமையான பாடல். இந்த பாடல் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடியிருக்காரு. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

சபரி இணையதள வானொலி இசை ராகம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. ஒலித்த பாடல் பொய்சாட்சி என்ற படத்திலிருந்து அதோ ஒரு தென்றல். இந்த பாடல் வரியில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா. சகோதரி தீபா சகோதரி ஒரு பாடல் பதிவிட்டிருக்காங்க. சகோதரி நீங்கள் அதாவது 8 மணிக்கு நான் போஸ்ட் போடுறேன், 1 மணி நேரம் நேயர்களுக்காக பாடல் பதிவிறக்கம் செய்ய நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் பதிவிட்டீங்கலாம் பாடல் பதிவிறக்கம் செய்ய எனக்கு வசதியாக இருக்கும். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் போது பாடல் பதிவிறக்கம் செய்வது கொஞ்சம் கடினம், எனக்கும் காலையில் வேலை இருக்கிறது, அதனால் தான் சொல்கிறேன். இந்த ஒரு பாடல் மட்டும் பதிவிறக்கம் செய்கிறேன், இனிமேல் யாரும் பதிவிட வேண்டாம் பாடல். மிக்க நன்றி சகோதரி, இணைந்திருங்கள், உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். மோகனரங்கன் ஐயா பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா. மலேசிய வாசுதேவன் வாணிஜராம் பாடிய பாடல் அருமையான பாடல், முதல் பாடல். இரண்டாவது பாடலும் அருமையான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் தண்டனை பாடல் அதோ வானிலே நிலா ஊர்வலம். இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடலும் வருகிறது. அடுத்த பாடல் ஒலிக்கும் நேரம் 9:08.

ஒலித்த பாடல் தண்டனை என்ற படத்திலிருந்து விஜயகாந்த் ஐயா அவர்கள், அம்பிகா அவர்களும் அருமையாக நடித்திருப்பார்கள். மிக சிறப்பான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். அதோ வானிலே நிலா ஊர்வலம் என்ற பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் அம்மா, அருமையான பாடல். தேன்மொழி சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. ருக்மணி அம்மா பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி அழகான பாடல், சூப்பர் சாங்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அருமையான பாடல் சகோதரி. அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் தான் வருகிறது. படம் பூந்தோட்ட காவல்காரன் பாடல் சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சி. இந்த பாடலை எழுதியவர் கங்கை அமரன். இவர் எழுதிய பாடலில் ஒரு இரண்டு மூணு வரிகள் வந்து இலக்கணத்தோடு இருக்கும், ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார். இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. 9:13 அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: ஒலித்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சி இந்த பாடல் கங்கை அமரன் எழுதியது. செயலாடும் கண்ணில் இந்த பாடல் வரியில் வந்து செயலாடும் என்றால் என்ன என்பது நேரில் கண்டுபிடித்து சொல்லுங்கள், பார்க்கலாம். ஒலித்த பாடல் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் சகோதரி. தீபா சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. அருமையான பாடலும் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சி, இனிமையான பாடல். பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க சகோதரி, நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி எனது விருப்ப பாடலை வழங்கிய பிரியா வீரமணி அண்ணாவிற்கு மிக்க நன்றி சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் பூப்பறிக்க வருகிறோம். பாடல் எட்டிலழகு எட்டிலழகு. இந்த பாடல் வரியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:19 மூன்று வினாடிகள். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இது இசை ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இசை ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. ஒலித்த பாடல் பூ பறிக்க வருகிறோம் என்ற படத்திலிருந்து எட்டிலழகு எட்டிலழகு. இந்த பாடல் வரியில் கேட்டிருந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில்தான். ஆனால் சங்கர் அவர்கள் பாடல் கேட்கவில்லை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் நாடோடி மன்னன் படத்திலிருந்து தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பாடல் வரியில் ஒரு பழைய பாடல் கேட்டிருக்காங்க சகோதரி, தேன்மொழி சகோதரி. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான தத்துவ பாடலை கேட்டு ரசித்தோம். நாடோடி மன்னன் என்ற படத்திலிருந்து தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்ற பாடல் வரியில் கேட்டிருந்தாங்க தேன்மொழி சகோதரி.

மிக்க மகிழ்ச்சி சகோதரி. டி எம் சவுந்தரராஜன், எம்ஜிஆர் அவர்கள் காட்சிப்படம் கொடுத்து சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தீபா சகோதரி, அருமையான தத்துவம் நிறைந்த பாடல், மிகவும் மிக மிக அருமை. பாடலை தேர்வு செய்த சித்திக்கு எனது நெஞ்சம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், படம் வருஷமெல்லாம் வசந்தம், இந்த படத்திலிருந்து எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடல் வரியில் தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், மதி அம்மா, செல்வி, இசாந்த், மோனிஷ், மகதீஷ், மகி, பிரீத்திகா, அலெக்ஸா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் வருகிறது. கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 9:31:26 அந்த அழகான பாடல் இசை ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் வருகிறது. அதை தொடர்ந்து எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி, கேட்டு ரசிப்போம்.

வருஷமெல்லாம் வசந்தம் நேயர்களின் விருப்ப பாடலை நிறைவு செய்த அந்த பாடல் எங்கே அந்த வெண்ணிலா என்ற அருமையான பாடல் வரியில் ஒலித்து சென்றது. இசைராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்த பாடல். நேர் விருப்பத்தில் எனது விருப்பத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, கேட்டு ரசிங்கள். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தீபா சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் தேன்மொழி சகோதரி. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, அருமையான பாடல், இனிமையான குரல், பாடல் அருமை. தேர்வு செய்த எங்களுக்காகவும் விரும்பி கேட்ட தீபா அவர்களுக்கு நன்றிகள். நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி. மிக்க மகிழ்ச்சி. மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்காங்க. இசை தரம் அருமின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள் தீபா சகோதரி. எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றிகள். வாழ்த்துக்கள் ஐயான்னு சொல்லியிருக்கீங்க. மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். அன்பு பிரேமா அவர்கள் ஒரு பாடல் பதிவிட்டிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தளத்தில், பாடல் பதிவிட்டால் ஒலிபரப்பு ஆகாது என்று. அதனால் மன்னிக்க வேண்டும் அன்பு பிரேமா அவர்களே. நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடல் வருகிறது, அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். அதாவது ஒரு கூட்டில் 21 கிளிகள் இருக்கிறது. அதில் 6 கிளி மட்டும் கூண்டுக்குள்ளே இருக்கிறது, மீதி 15 கிளிகள் பறந்து விட்டது. அதாவது ஒரு கூட்டில் ஒற்றுமையாக இருந்த கிளிகள், 15 கிளி பறந்து விட்டது. இந்த பாடலில் வரும் வரிகளை கேட்டால் உங்களுக்கு நன்றாக புரியும். இதோ எனது விருப்பத்தில் இசைராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது, கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் படிக்காதவன் என்ற திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல். 1985 இளையராஜா இசையில் ஒரு அழகான பாடலை, ஒரு பாசத்தை உணர்த்தும் ஒரு தத்துவ பாடல். இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிறைவு பாடலாக எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும், பாடலை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இசைராகம் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நேரம் கிடைக்கும்போது, இன்று இரவு நிகழ்ச்சி இல்லை என்றால், 9 மணிக்கு நிகழ்ச்சி இல்லை என்றால், 10 மணிக்கு இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேரத்தோட பாடல்களை பதிவிடுங்கள் அன்பு உறவுகளே. ஏன்னா 1 மணி நேரம் உங்களுக்காக பதிவிறக்கும் பாடல் பதிவு கொடுக்க நேரம் கொடுத்துள்ளேன். அதனால் நேரத்தோட பதிவிடுங்கள். ஏன்னா பாடல் வந்து பதிவிறக்கம் செய்வது கடினமாக இருக்கிறது ஒளிபரப்பாகும்போது. அதனால் தான் சொல்கிறேன், 1 மணி நேரத்தில் நீங்கள் பாடல் பதிவிடலாம். மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 9:43:26. நிகழ்ச்சியில் சகோதரி தீபா சகோதரி நிறைவு பாடல், மிகவும் அருமையான பாடலை தேர்வு செய்த படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. மிக்க மகிழ்ச்சி சகோதரி. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்.

வேலூர் மாவட்டம் மோத்தக்கல் அன்பு பிரேமா அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தார், ஆனால் நான் பாடல் வழங்கவில்லை என்று டெலீட் செய்துவிட்டார். நேரத்தோடு பதிவிடுங்கள் அன்பு பிரேமா அவர்களே, ஏன்னா நான் ஏற்கனவே தளத்தில் பதிவும் கொடுத்து விட்டேன். பாடல் ஒலிபரப்பாகும் போது பாடல் பதிவிறக்கம் செய்ய முடியவில்லை, அதனால் தான் மன்னிக்க வேண்டும், கோபம் வேண்டாம். ஏன்னா ஒரு மணி நேரம் நேயர்களுக்காக நேரத்தை ஒதுக்குகிறேன், அதை கருத்தில் கொண்டு நீங்கள் எனக்கு கஷ்டம் இல்லாமல் அந்த ஒரு மணி நேரத்தில் பாடல் பதிவிடுங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அன்பு.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

சபரி வானொலி வழங்கும் சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள், உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் பதிவிடாதீங்க. தொகுத்து வழங்கும் நாம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன், தற்போது யுஎஸ்ல இருந்து. நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? முதல் பாடலாக படம் காதலன் பாடல் என்னவளே என்று எங்க தேன்மொழி அவர்கள் அருமையான பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியன்னி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது. இரவு நிகழ்ச்சியில், இரவு ராகம் நிகழ்ச்சியில்.

காதலன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. இரவு ராகம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி எண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் விஜயத்தை என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் ஆவடையனூர் இரவு ராகம் போஸ்டரை திருப்பி போட்டு நினைவுறுத்துகிறார். சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் முதல் பாடல் கேட்டு பதிவு பாடலை கேட்டு மனதை தொட்ட பாடல் என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன் அருமையான பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜயண்ணி அவர்களுக்கு நன்றி நன்றி சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி தென்மொழி. தீபா குமார் அவர்கள் தேங்க்யூ என்றும் அழகாக பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாடல் நைஸ் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், எக்ஸலண்ட் என்றும், சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று கைகூப்பி நன்றி கூறுகிறார். நன்றி தென்மொழி. காதலன் போஸ்டரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆவளையனூர் ஆஸ்கார் மணி அவர்கள். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வரும் வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் சுயம்பரம் பாடல் மார்கழி மாசத்து மல்லிகை பூ ஒன்று என்ற அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

சுயம்வரம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். தூக்கத்தை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு ஓடிடுச்சு. அழகான உற்சாகம் தரும் பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். செய்யாறு சந்திரசே இதற்கு முன் ஒலித்த பாடல் காதல் என்னவில்லை. அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று ஆவுடையானூர் ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிறப்பு, நன்றி. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி, நன்றி சார். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், பாடல் செம என்றும், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி பிரமாதம் என்று தீபா குமார் அவர்களும் கைதட்டி பாராட்டி இருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் நமது இயக்குனர் சந்திரமோகன், அறிவழகன், மங்கை மூன்று பேரும் சேர்ந்து பிக்னிக் போய்விட்டார்களா காணவில்லை. ஐயோ, ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் அருமையான அற்புதம் சூப்பர் பாடல் என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்கிறார். சிறப்பு, நன்றி. அடுத்ததாக வரும் பாடல் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் ராகங்கள் மாறுவதில்லை பாடல். என் காதல் தேவி, என் காதல் தேவி நீ என்னில் பாதி. அழகான பாட்டு. விரும்பிய சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடலை தேர்வு செய்து அனுப்பிய கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இவர்கள் தேர்வில் பதிவிற்கு கொண்டு வந்த தேன்மொழி அவர்களுக்கும் மிக்க நன்றி. அழகான பாடல். மற்றும் கும்பகோணம் மனோகர் அவர்களுக்கும் நன்றி.

தீபாகுமார் அவர்கள் அருமை ஆஹா இனிமை பாடல் மிகவும் அருமை என்று கூறியிருக்கிறார். அழகான பாடலுக்கு தேங்க்யூ என்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், என் காதல் தேவி நீ என்னில் பாதி இனிமையான பாடல், அரிதான பாடலை தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ்க்கு நன்றி. அவருக்காக பாடலை வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜய் அன்னிக்கும் நன்றி நன்றி என்கிறார். நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், படம் நேற்று இன்று நாளை பாடல், பாடும்போது நான் தின்றல் காற்று. அழகான பாடல். இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் இப்படி வருதா? ரொம்ப சூப்பரான சாங்ஸுங்க எல்லாம். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பிபி அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் குரலில்.

இதற்கு முன் ஒலித்த பாடலுக்கு ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்கிறார். இந்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து அடடா இப்படி அசத்துகிறீர்களே என்றும், தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள், தீபாகுமார் அவர்கள் பழமையான பாடல்கள் என்றும் இனிமை பாடல் தேர்வு செய்தவங்களுக்கு நன்றி. அடடா ஆஹா என்று பாடலை ரசித்த வண்ணம் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் என் விருப்ப பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார். நன்றி நன்றி சார், நாங்கள் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன அவ்வளோ அழகான பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடும்போது நான் தென்றல் காற்று அருமையான தலைவர் பாடல், இனிமையான குரலில் எஸ்பிபி பாடியது சிறப்பு, இனிமையான பாடலை தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி நன்றி என்கிறார். சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் படம் நான் பாடும் பாடல். பாடல் பாடும் பானம் பாடி, இரவு நேரத்தில் பாடும் பானம் பாடியை கேட்கும் சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாள் இவர்கள் விருப்பத்தில் பாடும் வானம்பாடி இது வருகிறது.

படம் நான் பாடும் பாடல். திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல், எஸ்பிபி அவர்கள் குரலில் சிறப்பான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து ருக்மணி அவர்கள், விருப்பத்தில் பாடல்.

ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் இசைத்தரும் அருமை நைஸ் சாங் என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடும் வானம்பாடி மார்கழி மாதமோ எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். அருமையாக இருக்கும் இந்த பாடல் கேட்க, இனிமையாக பாடலை தேர்வு செய்து சந்தோஷபுரம் ருக்மணி அம்மாவுக்கு நன்றி, நன்றி. என்று கூறுகிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றும் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார் பாடலை. தீபாகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், ருக்மணி மேம் அவர்கள் என் விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார் சிறப்பு. நன்றி தீபாகுமார் அவர்கள், இசைத்தரம் அருமை என்று கூறுகிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் சிவகாமி பாடல் வானில் முழு மதியை கண்டேன். எனது விருப்ப பாடலில் விருப்பத்தில் நமது சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த இனிய பாடல் வழங்குங்கள். என்றென்றும் அன்புடன் தென்காசி மாவட்டம் ஆவடையனூர் மணி ஆஸ்கார் டெய்லர். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன். சூப்பர் பாடல் இதோ வருகிறது.

சிவகாமி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது டிஎம்எஸ் அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் ஆவடையானூர் ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள் விருப்பத்தில் பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் முழுமதியை வானில் முழுமதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், சிறப்பான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த ஆஸ்கார் மணி அண்ணாவுக்கு நன்றி நன்றி என்கிறார். சரியான பாடல் என்றும் தீபாகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை, அருமையான பாடல், தீபாகுமார் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி என்றும், வேற லெவல் பாடல் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பாடலை கேட்டு அடுத்ததாக வரும் பாடல் படம் சின்ன பூவே மெல்ல பேசு. பாடல் சங்கீதவானில் சந்தோஷம் தேடும் சிங்கார பூங்குயிலே. எப்படி எப்படியோ வார்த்தை மாறி வருது. விரும்பி கேட்ட சொந்தம் படமேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் எஸ்பிபி வாணிஜெரம் அவர்கள் குரலில் அருமையாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல். சென்ற பாடலுக்கு இரவு ராகம் நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் நமது சபரி சொந்தங்களின் மனதை வருடும் இனிய பாடல் வழங்கிய அன்பு சொந்தம் ஆர்ஜே விஜய் அரசகுமார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார் ஆஸ்கார் மணி டெய்லர் அவர்கள். நன்றி நன்றி அண்ணே. அந்த பாடலை கேட்டு மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று தெரிவிக்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். தீபாகுமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் பாடலுக்கு கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார். சிறப்பு சங்கீதம் பாடும் சந்தோஷவானில் நம் காதல் ஒன்று சேர உன் விழிகள் என்னை கண்டதும் குறுஞ்செய்தி சொல்கிறது. ஓ எஸ்எம்எஸ். தோல் மீது உன்னை தாலாட்ட காத்திருந்து தவித்த இதயம் தீர்ந்து போனது. உன் மௌனத்தில் நான் உன்னை தேடும் போது தூரத்திலே இருந்து இதயம் பேசி கொண்டது. சங்கீதவானில் விண்ணின் மேகங்கள் சிந்திய துளியோ, இந்த கண்ணன் மடியில் பூத்த நிலவோ, நம் காதல் காலை வெயிலின் மெல்லிய தீண்டலில் மெல்ல இதழ் விரிக்கும் பேரழகே, நம் காதல் சேரும் வரை உனக்காக காத்திருப்பேன் கண்மணியே. என் விருப்ப பாடலை சபரி வானொலியில் தவழவிட்ட அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜி சகோதரிக்கு நெஞ்சம் கனிந்த நன்றிகள். சிறப்பு நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்கார பூங்குயிலை இனிமையான பாடல் தேர்வு அருமை என்றும் அதற்கு மிக்க நன்றிகள் கூறுகிறார் படவேடு பிரியா வீரமணி அவர்கள். மிக இனிமை இந்த பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்களும். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடலை கேட்டு மனதை தொட்ட பாடல் என்கிறார். சூப்பர். அடுத்ததாக வரும் பாடலின் படம் சிகரம் பாடல் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரிட்டையர்பட்டி தீபாகுமார் தேன்மொழி முருகன் அசோக்குமார் மதி ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி இஷாந்த் மௌனிஸ் மகதீஸ் மகி பிரத்திகா அலெக்ஷா நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

சிகரம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் கேஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் ஒலித்து சென்றது. இன்னைக்கு பதிவிட்டிருக்க பாட்டுங்க எல்லாம் எவர் கிரீன், ரெக்கார்ட் பிரேக், அழகான பாட்டுங்க. இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், மதி, ஆலங்குளம் அம்மா, செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ் மகி, பிரதிகா, அலெக்ஷா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

மனதை தொட்ட பாடல் என்று பாரதி தனபால் கூறியதற்கு இதற்கு முன் சென்ற பாடலை. மிக்க நன்றி சகோதரி என்று படவேடு பிரியா வீரமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி. பாரதி தனபால் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி அழகாக ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய விஜயத்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றி என்கிறார். நன்றி தீபா. தீன்மொழி முருகன் அவர்கள் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, நகரம் இப்போ தகரம் இப்போ தங்கம் ஆச்சு. சிறப்பான பாடல், இனிமையான பாடலை எங்களுக்காக கேட்ட தீபாம்மா, நன்றி நன்றி. மனதை தொட்ட பாடல் என்றும் இசைத்தரம் அருமை என்றும், கேஜே யேசுதாசை கண்முன் கொண்டு வந்து இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், பாடல் மிகவும் அருமை என்றும், தீபாகுமார் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை, மனதை தொட்ட பாடல் அருமையான பாடல் என்றும், ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் என்னது தங்க கட்டிய கையில் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கார் பாருங்க அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. சிறப்பு சிறப்பான பாடல் அருமை என்றும், படவேடு பிரியா வீரமணி அவர்கள் சிகரம் அகரம் இப்போ தகரம் ஆச்சு, ஆனால் நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு முறை ஏமாந்தவன் அறிவாளி நித்தமும், ஏமாறுபவன் அடிமுட்டாள். ஒரு முறை ஏமாந்தவன் அறிவாளி நித்தமும், ஏமாறுபவன் அடிமுட்டாள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்க வேண்டும் வாழ்க்கையில், எனக்கு பிடித்த பாடல் சிறப்பு சூப்பர் சூப்பர் என்கிறார் ஆஸ்கார் டெய்லர் அவர்கள். ஒரு பெண் நடனமாடியபடி கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு. அடுத்ததாக வரும் பாடல் சபரி வானொலி இரவு ராகம் நிகழ்ச்சியில். வணக்கம், சென்னையில் இருந்து பாரதி தனபால். விருப்ப பாடல் மதுரை மாறிக்கொள் மதுரை மாறிக்கொழுந்து வாசம். படம் எங்க ஊரு பாட்டுக்காரன். விருப்பம் பாரதி தனபால், காவியா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதோ வருகிறது.

எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது மனோ சித்ரா குரல்களில். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை பாரதி தனபால், காவ்யா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்கான பாடல். சிறப்பான பாடல் பாரதி, செம்ம. நன்றி, நன்றி.

பாடலை கேட்டு தீபா குமார் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து ஹைஃபை போடுகிறார் பாரதிக்கு, என் தங்கைக்கு. பாடல் அசத்தல் என்றும் தீபா குமார் அவர்கள் மிகவும் அருமை என்றும் பாரதி தனபால் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். சிறப்பு. தேங்க்யூ பாரதி. தீபா குமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து கை கொடுத்து பாராட்டி இருக்கிறார். நன்றி நன்றி பாரதி. தேன்மொழி முருகன் அவர்கள் மதுரை மறிக்கொழுந்து வாசம், என் ராசாத்தி உன்னுடைய நேசம், அருமையான பாடல், சுறுசுறுப்பான பாடல், பாடலை தேர்வு செய்த பாரதிநபல் அவர்களுக்கு நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், பாடல் சூப்பர் என்கிறார். சிறப்பு. மனதை தொட்ட பாடல் என்றும் மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாரதி தனபால் அவர்கள் அழகான முத்தம் இங்கே யுஎஸ் வரைக்கும் கேட்குது. அழகான நடனம் சிறப்பு, பாடல் சூப்பர் என்றும் தீபா குமார் அவர்கள் இதயத்தை பறக்க வைக்கிறார் பாடலை கேட்டு. பாரதி தனபால் அவர்கள் அக்காவுக்கு போடுறதுக்குள்ள நடுவில் தீபா வந்துட்டாளாம். அழகாக ஹார்ட்டுக்குள்ளேருந்து ஒரு பூனை ஒன்று எட்டி பார்த்து மியாவ் அப்படின்னு, சூப்பர். ஹார்ட் பெரிய ஹார்ட்டாக வருது பாரதி. தேங்க்யூ பாரதி. என் தங்கை அது. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில் தீபா வந்துட்டா என்கிறார் தேன்மொழி முருகன் அவர்கள். பாரதி தனபால் அவர்கள் அக்காவுக்கு இடையே தீபா வந்துட்டான்றதை கேட்டு சிரிக்கிறாங்க. சிறப்பு. பாரதி தனபால் அவர்கள் மிக்க நன்றி என்று நன்றி கூறுகிறார். சிறப்பு சிறப்பு பாரதி. தேங்க்யூ. தேன்மொழி முருகன் அவர்கள் இன்றைய இரவு ராகம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் இனிமையான பாடல்கள், சூப்பர். நமது அறிவிப்பாளர் விஜயண்ணி வெகு தொலைவில் இருந்தாலும் சபரி சொந்தங்களுக்காக பாடல்களை அருமையாக தொகுத்து வழங்கினார். நன்றி நன்றி. இன்னும் இரண்டு பாட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். நன்றி. தேங்க்யூ. படவேடு பிரியா வீரமணி அவர்கள், மறிக்கொழுந்து வாசத்தில் உன் நினைவுகள் மட்டும் என் நிழலாக மாறிவிட்டது, ஆனால் உன் பிரிவு மட்டும் என் உயிராக மாறிவிட்டது. உன் மான் போன்ற விழியோடு இன்னும் என் கண்ணில் தெரிகிறது நீ சென்ற பாதைகள் எல்லாம். நீ இல்லாத இந்த இரவுகள்தான் அதிகமாக அழவைக்கிறது. என்னுள் வாழ்ந்த நீ என்னை விட்டு போகாதே. உன் இதயத்தில் இருந்து நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். ஆஹா, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். சிறப்பு. நன்றி. இந்த பாட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சார். ரொம்ப சூப்பரான பாடல். நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வணக்கம் சார், மும்பையில் இருந்து தேனரசு பேசுகிறேன். எனக்கு கீதாஞ்சலி என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் தரவும் சார். நான் ஏற்கனவே குஜராத்தில் சூரத்திலிருந்து வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறேன். பாம்பேக்கு அதனால் வேற பாடல்கள் எதுவும் கேட்க முடியாது. தயவு செய்து இந்த பாடலை ஒலிபரப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பாடலை கேட்போமா?

ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம்,

கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது இளையராஜா சித்ரா அவர்கள் குரலில். பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் மும்பை தேனரசு அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் தேனரசு கேட்கிறாரோ என்னவோ இனிமையான பாடலை நாம் கேட்டு மகிழ்வோம். அருமையான பாடலை தேர்வு செய்திருக்கிறார். நன்றி நன்றி சகோ. மனதை தொட்ட பாடல் என்றும், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், அருமையான பாடல் என்றும் இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்து சித்ராவையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சூப்பர். தீபாகுமார் அவர்கள் பாடல் செம என்றும், பாடல் மிக அருமை என்றும், ஆஸ்கார் டெய்லர் அவர்கள் ஹார்ட்டில் ஹார்ட்டை காட்டுறார் பாடல், அழகான பாடல், பிடித்த பாடல் என்று, அருமையான பாடல் என்றும், சிறப்பான பாடல், அருமை என்றும், நைஸ் சாங் என்று ஆஸ்கார் டெய்லர் அவர்கள். அன்று அழைத்தவள் அன்பு காட்டி அழவைத்தவள் படவேடு பிரியா வீரமணி அவர்கள். அன்று அழவை சாரி அன்று அழைத்தவள் அன்பு காட்டி அழவைத்தவள், நான் பார்க்காத வழிகள் இல்லை, அடிமேல் அடி வாங்கி மரத்து போன என் இதயம் உனக்காக இன்று அழுகிறது. இனிமேல் வரப்போகும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் உனக்காக பாதி தூரத்தை கடந்து வந்துவிட்டேன். உன்னை உயிராக நினைத்து உன்னிடம் நான் தேடிய பாசம் இன்று என் தனிமையில் மௌனமாக உறங்குகிறேன் உன் நினைவில். மறக்க முடியாத பாடல், சிறப்பு, சூப்பர் சூப்பர் என்கிறார். செம அருமை, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், பவானி ரமேஷ், ஷாலினி ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் ஒரு பக்தி பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இதோ வருகிறது.

அருமையான அழகான பாடல், பக்தி பாடல் ஒலித்து சென்றது. செம சாங்கு சரத், ரொம்ப நன்றி உனக்கு. இங்கேருந்து இந்த பாட்டெல்லாம் கேட்கணுன்னா ஒரு சூப்பர் தானே. நன்றி நன்றி சரத். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி அழகாக வலம் வந்தது. அருமையான அழகான பாடல்கள் மிக சிறப்பாக இருந்தது இன்றைக்கி நிகழ்ச்சி. அழகு அழகு, அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு உறக்கம் பாராமல் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.

தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றி அக்கா என்கிறார் சிறப்பு. அழகான பாடல் உங்களுக்கு, உனக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் சரத்து. மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார்கள். அடடா ஆஹா என்று பாடலை கேட்டு ரசித்தபடி ஸ்ரீராமரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சரத் அவர்கள். சிறப்பு நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் அருமை என்று தலையை தலையை ஆட்டி கொண்டிருக்கிறார் சிறப்பாக. அருமையான பாடலை தேர்வு செய்த சரத் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் சோழசேரி ராமர் அருமையான பக்தி பாடல் கேட்க இனிமையாக இருக்கிறது. பாடலை தேர்வு செய்த தம்பி சுப்பிரமணியனுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் பாரதி தனபால் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும் தேன்மொழி முருகன் கைகூப்பி வணங்கி நிற்கிறார் நன்றி கூறி. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் கல்லாக கிடந்த மனம் இன்று பூவாக மலர்ந்த விதம் ஸ்ரீராமா உன் கருணை என்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் என் ஜீவன் இருப்பது உன்னாலே ஸ்ரீராமா. சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் உன் அருள் வேண்டும் அப்பா. ஒரு விரக்தியிலேயே பேசுகிறீங்களேயா சார்? எப்போவுமே கவிதைனாலே விரக்தியில் தான் வருமோ. நிறைவு பாடல் சிறப்பு நன்றி நன்றி சார் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் ஸ்ரீராமரை

நன்றி. தேங்க்யூ என்று பாரதி தனபால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தேங்க்யூ பாரதி, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அருமையான அழகான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பாடல்களை கேட்டு உறக்கம் பாராமல் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய அரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.